சிலுவையில் மனு போட்டா சிலுவையில் மனு போட்டா அக்கமோ வேணும்.